அருத் சுதத்தபா செவோயிரானன்பர்மன் சரிகவர ஜாதி தர்மரைன் செத்திரிகருமா ஜோச்சனினிச்சருத் வர்மன் பைக்கன பேத பேச்சிரானன் குயி பருந்தபனி தன்சுலு பனிச வனே சகஜதன் அர்தன் கரம்லவனி कामका चाकर झैं भएर रहनन् स्त्रीलाई देउतै सरी मान्नन् पितृ र मात्रलाई बुझी खुब शत्रु सरीका